பக்கம் வருமோ? இது வெறும் குளிக, துளையுள்ள குளிக, கார்பன் சீக்கிரட் டீலிங்ஸ் எல்லாம் பழையாம் வெள்ளம்.